अरे न्यांगनी भी टुक चोंग चोंग चो तना शुनिंग जी ना पूछा जिम के तीस तामजे लंड का तंगा आवासम के गुम्मा इला टुक चोंग चोंग चो मा लक्ष्य लक्ष्य सर्वाज के न्याम चुली चुईल अरे लक्ष्य लक्ष्य सर्वाज न्याम चु माशी पे यार उन तो लेम्सन गुम्मा के टुक लक्ष्य तेची यंगचर जंगवाज की ना चमोरे लोंग ना योनो के टुक चोंग चोंग चो मा के पूछा जिम दं लंड तं हसी के दोन जुए को 刚才这一等呢慢把龙虎的钱呢用而一个人的个比实际呢这把这个人的一个人的这里从这些个而一个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个人的个
ཁོང་ཅིང་སོ་ནམ་སག་པེ་མ་ཅིག་པ་ཡིན་ཡང་གན་ལིབ་ཅལ་ཨ་རེ་དེ་གཡ་པོ་སང་གི་དང་ཁོར་ལིབ་ཅལ་ལ་ཅུག་མར་གི་རེ་དེ་རང་གལ་ཞིན་དེ་ཉན་ཡང་ཅུག་ཆོང་ཆོང་ཚང་མ་གི་ཁ་ཟན་ཅིག་གོང་སང་དང་ཐན་ནི་དེ་དང་ཡིན་རང་ཉིག་གལ་ལོ་ན་དོ་ནུག་ཤི་ཇུང་རེ་རེ་ཇུང་ཨ་རེ་དེ་ ཁེ་ཧན་ཅིན་ཉིན་ཡང་ཏོ་ཁོ་ཆོང་ཆོང་མ་གི་ཟན་ཅིག་གོང་སང་དང་ཐན་ནི་དེ་དང་ཡིན་ན་ཉིང་གི་ཏོ་ཁོ་ཆོང་ཆོང་ཟེན་བ་དང་ལ་ན་ཏ་ཤེ་རུ་ཉིན་ཅིན་ན་ཁེ་མོ་ན་ཆུ་ཁ་སྟེ་ཇུ་ཁེ་མོ་ན་ཆུ་ཁོ་གོ་རམ་དེ་ལ་ཁ་ནི་ཡང་ག་ཅིག་ཤི་ཤ་མ་ཟ་གི་ཟང་ཐབ་ཁ་རེ་རེ་ད་གང་ཏར་ཏོ་ཁོ་ཆོང་ཆོང་མ་གི་ཟན་ཅིག་ག
찬충 어리리가 능도나 르디즈 조고청청 창망 옥조주엘 대릉 그 통디 나충시비 가슬림 층근능아 조기 증제를 티바가 찔레르비 가르콩다